0: பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபையினைய வானொலியின் ஊடாக.
1: ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை துளிதிடுவோம் என்கிறதான ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். பிரியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவர் பரிசுத்தராக இருக்கிறார், மகா பரிசுத்தராக இருக்கிறார். அந்த பரிசுத்த தேவனை தொழுது கொள்ள வேண்டிய நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாங்கள் உண்மையாக அவரை நோக்கி பார்க்கும்போது தனிச்சயமாக அந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவார். பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே, இன்னும் இனிமையான பாடல்களை கேட்க தொடர்ந்து மங்கள் கிருபை எஃப்எம் ஊடாக இணைந்திருங்கள்.